நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திரிபங்கீயநங்கே

சர்வங் திராணம் சர்வம் கர்மம் சர்வங் தர்மம் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தார சாவல் சாந்தவை பிரசாது நமோ நர்க்க நாசே சதைவம் பிரகாசே நங்கங் சுரூபே அபங்கங் விபுதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாத்தே அகாத சுரூபே நிர்வாத விபுதே அனங்கிய நாமே திருபங்கி திருகாமே.